தாம் தாம் தாம் தக்கும் தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தக்கும் தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தக்கும் தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தாம் தாம் தக்கும் தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தாம் தாம் தகதங்கிணத்தும் தகதங்கிணத்தும் தகதங்கிணத்தும் தடிங்கிணத்தும் தடிங்கிணத்தும் தடிங்கிணத்தும் தடிங்கிணத்தும் தடிங்கிணத்தும் தடிங்கிணத்தும்.

0: அது சரி சிறந்த யோசனதா, நல்லதொரு பெரிய சிந்தனதா.
1: ஏட்டமடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரி, நாங்கள் நெட்டிச்சு சீறி பயணம் லேவிஷாய்.
0: ஜோக்கி எங்க ஜாக்கி, நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம், இங்கு பிரேக் போட்டுடுங்க, சிறிய பஞ்சர்
2: சிறிய டேஞ்சர்.
0: இது மனசு பாயதும் அதிகம் நோக்கிட நோடம் இறக்கிக்கூட, உட்டு பட்டணம் போட்டி கட்டணம் சொன்னாவாட, எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா.

0: இருடா, எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா இருடா. ரேசில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி, லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெருவன் ஜாக்பாட். பிறகிந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவண்டா.
1: ஐ ஐ நோட்டு கிட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரில் நாடு நெட்டிட்டு தீரிப்பாயணம்ல.

0: கர் கர் ஜம்பர் டிங் டிங் ரா ரா ரா ரா ரா ரா
1: ஞானொரு தோபி அலக்கு ஜோலி பறச்சு பெற்றொரு பந்திரு ஜாதியில் ஒருத்தனான் ரஜகன் ஈ அலக்குகாரனும் அலக்குகல்லி.